0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: வானொலி உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த காலை வணக்கம். இந்த அழகான வெள்ளிக்கிழமை குளிர்ந்த காலையில் உங்கள் காதுகளுக்கு இனிமை சேர்க்க வந்திருக்கின்றோம். இது உங்கள் ஆழந்துறை என்னும் வானொலி, தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சி. இன்று காலை காற்று சற்றே குளிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நிகழ்ச்சி தொடங்கியதும் உங்கள் மனசு முழுக்க சூடான மகிழ்ச்சி பரவப்போகிறது என்று உறுதி. ஒரு கப் காஃபி அல்லது தேநீர் கையில் வைத்துக்கிட்டு இந்த காலை நேரத்தை நம்மோட சேர்ந்து சூப்பராக தொடங்க தயாராக இருக்கீங்களா? அப்படியானால் இசை, சிறப்பு, இனிய தகவல்கள், சூப்பரான பாடல்கள் எல்லோத்தோடு நம்முடைய நிகழ்ச்சி பொழுது ஆரம்பிக்கலாம். இது உங்களுடைய தேனிசை அரங்கம். இன்று வெள்ளிக்கிழமை, மே மாதம் 15ஆம் தேதி. அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடல் பாடலுக்கு தருபவர்கள் நம் உள்ளூர் கலைஞர் வாணி பழனியாண்டி மற்றும் அமைந்தி யகப்பன் அவர்கள்.

இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடலை கேட்டீர்கள். அண்ணாமலை என் அரசே என்னும் பாடலை கேட்கலாமா? இதோ உங்களுக்காக அளிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைத்து சிவ அடியார்களுக்கு, சிவபக்தர்களுக்கு சிறப்பாக இந்த பாடலை நாங்கள் அம்மா தேவி அப்பசாமி, ஐயா தர்மா, அம்மா நீலம், அம்மா சே, ஐயா கோவிந்தன், அம்மா வனிதா ராமன் மற்றும் ஐயா தாசன் ராமன் உங்களுக்காக இதோ இந்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

0: வள்ளுவர் வாக்கு இன்றைய அதிகாரம் அரண் வலியுறுத்தல். இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள குரற்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் இதோ நீங்கள் கேட்கலாம்.
1: அரண் வலியுறுத்தல்.
2: சிறப்பீடும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
3: Elle procure la gloire, elle procure la prospérité. Quel trésor plus précieux que la vertu

நீங்கள் திருக்குறளின் அரண் வலியுறுத்தல் அதிகார குறட்பாக்களையும் பிரெஞ்சு மொழிபெயர்ப்புகளையும் கேட்டீர்கள். அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் முழுக்க முழுக்க அறம், நல்லொழுக்கம், நேர்மை, மனித நேயம்தான் வாழ்க்கையின் அடிப்படை என்று வலியுறுத்துகிறது. இது வெறும் ஆன்மீக கருத்து அல்ல, நாம் தினமும் வாழும் வாழ்க்கைக்கு மிக சரியான வழிகாட்டியாகும். அறத்தை முதன்மையாக வைத்தால் வாழ்க்கை தானாக சரியாகும். இந்த அதிகாரத்தின் மைய கருத்து செல்வம், வெற்றி, புகழ் எல்லாம் பின்னால் அறம்தான் முதல். முடிவு எடுக்கும் போது எனக்கு லாபமா மட்டுமல்ல, இது சரியா என்று கேட்க வேண்டும். வேலை, உறவு, குடும்பம் எதிலும் நேர்மை குறையாமல் நடக்க வேண்டும். அறம் செய்தால் வாழ்க்கை நிலையான அமைதியை தரும். குறள் சொல்வது போல் அறம் என்பது ஒரு நாள் நல்ல செயல் அல்ல, அது வாழ்க்கையை முழுக்க வழிகாட்டும் பழக்கம். தினமும் சிறிய நல்ல செயலை திட்டமிட்டு செய்யலாம். உதாரணமாக ஒருவருக்கு உதவுதல், நேர்மையாக பேசுதல், பொய் சொல்லாமல் இருப்பது, தேவையில்லாமல் மற்றவரை காயப்படுத்தாமல் இருப்பது. அறம் என்பது மற்றவருக்கு நல்லது செய்வது, அறம் என்பது பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வதும் நன்மை செய்வதும். பேசும் போது கவனமாக பேச வேண்டும். என் சொல் ஒருவரை காயப்படுத்துமா என்று முன் யோசிக்க வேண்டும். மற்றவர்களின்

நிலையை மதிக்க வேண்டும். குறுக்கு வழியில் வெற்றி தேடாமல் இருக்க வேண்டும். பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, அதை நல்ல வழியில் பயன்படுத்துவது முக்கியம். எப்படியாவது சம்பாதிக்கலாம் என்ற மனநிலையை தவிர்க்க வேண்டும். இதோ அடுத்த பாடலை நாங்கள் ஆலய மணி காலமெல்லாம் மாணிக்க என்னும் பாடலை நாங்கள் கேட்கலாம். இந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் சிவாஜி கணேசன் மற்றும் சரோஜினி தேவி. இந்த பாடலை நாங்கள் சிறப்பாக ஹிஷ்மா சவுண்ட் ஃபிளக்கில் இருந்த தேவன் முதலி, அம்மா சுவிதா, வேதா, எழிலன், ராகினி, வெண்ணிலா, ஞானவன், ஞானம், யுவின், பூஜா, அம்மா பாக்கியம் மற்றும் அனைத்து முதலி சதயன் குடும்பத்துக்கு நாங்கள் அளித்திருக்கின்றோம். இதே பாடலை நாங்கள் காங்காகோ சவுண்ட் ஃபிளக்கில் இருந்த சிவன், செலன், அம்மா மாயன், அனைத்து அறிஞர் அண்ணா பள்ளி கழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

அன்பு மக்களே, மணி சரியாக 7:25 மணி துளியாகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, May 15. இதோ அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக அனைத்து தாத்தாமார்களுக்கும் பாட்டிமார்களுக்கும் அன்புடன் தருகின்றோம்.

அன்பு மக்களே, நம்முடைய தமிழ் மொழி செம்மொழியை என்றும் உலகின் பழமையான மொழிகளுள் ஒன்றும் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் இருக்கின்றன. தமிழக அரசு வழங்கிய செம்மொழி அங்கீகாரம் இந்திய அரசு 2004 தமிழை அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என்று அறிவித்தது. செம்மொழி அங்கீகாரத்திற்கு காரணமான முக்கிய அளவுகோல்கள்: மிக பழமையான இலக்கிய வரலாறு இருக்க வேண்டும், தனித்த இலக்கணம் மற்றும் மொழி அமைப்பு இருக்க வேண்டும், தொடர்ச்சியான இலக்கிய மரபு இருக்க வேண்டும், பல நூற்றாண்டுகளான மக்களால் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். தமிழ் இந்த அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்றுகிறது. நம்முடைய தமிழின் பழமைக்கு மிகப்பெரிய சாட்சி சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கிய காலம் வந்து சுமார் கிமு 300 முதல் கிபி 300 வரை, அதாவது 2000 மேலான அந்த காலம். முக்கிய சங்க நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு, திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இவை அனைத்தும் உலக மிக பழமையான இலக்கியங்களில் வரிசையில் இடம்பெறுகின்றன. மேலும் நம்முடைய தொல்காப்பியம் உலகின் மிக பழமையான இலக்கண நூல்களில் ஒன்றாகும். தமிழின் சிறப்பு அதன் இலக்கண அமைப்புதான். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றையும் விரிவாக விளக்குகிறது. இதன் காலம் சுமார் 2000 மேல் என்று பல ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மொழிக்கு இத்தனை பழமையான இலக்கண நூல் இருப்பது அது மிக பழமையான மொழி என்பதற்கான வலுவான ஆதாரம். தமிழ் மொழி கல்வெட்டுக்களில் காணப்படும் மொழியாகவும் மிக பழமையான து. தமிழின் எழுத்து வடிவம் 2000 மேலாக பயன்பாட்டில் இருந்தது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இலங்கை, தென்கிழக்கு ஏசியா நாடுகளிலும் காணப்படுகிறது. பல உலக மொழியியல் அறிஞர்கள் தமிழ் மொழியை வந்து இன்றும் உயிருடன் இருக்கும் பழமையான மொழி, அதாவது ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜ் என்று சொல்கின்றார்கள். வேறு கிளாசிக்கல் லாங்குவேஜ் வித் கண்டினியூஸ் ட்ரெடிஷன் என்று குறிப்பிடுகிறார்கள். முக்கிய அம்சம், தமிழ் பழமையானது மட்டுமல்ல, அது இன்றும் பேசப்படும் மொழியாகும். அடுத்த பாடலை உன்னிமனன் குரலில் எங்கே அந்த வெண்ணிலா, சிறப்பாக இந்த பாடலை நாங்கள் மாமே அருளன், அத்தை எழிலி, தேனருவி பாதினி மற்றும் அம்மாய் கமலா தேவி, இதோ இந்த பாடல்.

அன்பு மக்களே, உங்களுக்காக இதோ சில சுவாரஸ்யமான தகவல்கள். ஒரே மரம் ஒரு சிறிய நாடு அளவு ஆக்சிஜன், ஒரு முழு வளர்ந்த மரம் ஆண்டுக்கு சுமார் 2 முதல் 10 வரை மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது. அதனால்தான் ஒரு மரம் ஒரு வாழ்க்கை காப்பாளர் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆக்டோபஸ் என்காளிக்கு 3 இதயங்கள் இருக்கின்றன, மேலும் 9 மூளைகள். ஆனால் அது வெறும் கடல் உயிரினம்தான். விண்வெளியில் மழை வைரம் ஆகிறது. நம்முடைய 9 கோள்களுள் சாட்டர்ன் மற்றும் ஜூபிட்டர் கார்பன் அழுத்தத்தால் வைர மழை பெய்யும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். உலகின் மிக வேகமான மனித மொழி தமிழ் இல்லை, ஆனால் என்ன மொழிகள், ஸ்பானிஷ், ஜப்பானிஷ் போன்ற மொழிகள் மிக வேகமாக பேசப்படுகின்றன. சில ஆய்வாளர்களின்படி இங்கிலீஷ் நடுத்தர வேகம்தான், ஆனால் உணர்ச்சி வேகம் எல்லா மொழிகளிலும் சமம். ஒரு நாடு முழுக்க 2 நாட்களில் சுற்றலாம். அது வத்திக்கன் சிட்டி என்னும் நாடு. உலகின் மிக சிறிய நாடு ஒரே நாளில் 3 நாட்டையும் நடந்ததை சுற்றி விடலாம்.

அன்பு மக்களே, இன்று வெள்ளிக்கிழமை மே மாதம் 15 தேதி. இன்று லக்ரிமா சாம்பியாலிருந்து ஐயா சிவராமன் மற்றும் மகிமை அம்மாசே தமது பிறந்த நாளை முனித்து மகள் நேசி மற்றும் அனைத்து அம்மாசே குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் சக்ரா கைலாசு போர்ட்லிஸ்டிலிருந்து அம்மா வினோதா சரஸ்வதி அண்ணாசாமி தமது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றார். வாழ்த்துகின்றவர்கள் மகள் ராஜேஸ்ரீ, மகன், அனைத்து மருமகள் மற்றும் பேரன் பேத்திமார்கள் சார்பிலும் அண்ணாசாமி குடும்பம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. ஒலிஹுட் வக்வாலிலிருந்து அம்மா ஃபிஃபி கஞ்சமாலே தமது பிறந்த நாளை முனித்து அம்மா வதி Angèle, Fifi, Kadres, Pouvanen, Navisan, Devi, Romi, Vimala, Poubaolen, Selvan, Jason, Seyan, Yalini, Devi,

Romi Malini Danabalan Gesha Kesika Suba Matum Dana Pakyam Anaitu Kanjamale Kudumbam Agiyorin Sarvaga Vaazhthukal. Bunakayurai Chernda Pujam Matum Kevin Padani Andi Tamadu திருமண நிறைவு நாளை இன்று கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் மகன்மார்கள் ஷாவின் செந்தில் செவியன் அம்மா சரோஜ், பெரியம்மா மணி அனை வசன் அனி சுந்தேரி, விசன் அருமை, பிள்ளையிலிருந்து அம்மா சுந்தேரி அப்பா சிவன், அனைத்து பழனியாய் மற்றும் சதய குடும்ப ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். பெல்ரோஸிலிருந்து அத்தை சரோஜா சின்னியே தமது பிறந்த நாளை முனித்து கணவன் இந்திரன், மகள் மார்கள் ஜென்ஷா மற்றும் ஜெஷினி, டவுசி ஜெசன், பேத்தி ரெய்னா, அம்பாள் புபாலன், அனைத்து சின்யே மற்றும் சனாசி சிவாச்சியம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. அடுத்த பாடலை அம்மா ஞானம் மற்றும் ஐயா சிவன் திருவசன் அவ் கத்ரபோன் தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றார்கள். வாழ்த்துகின்றவர்கள் மகள் மகன் மருமகள் கிளியான், பேரன் கிளியான், அனைத்து ட்ரிவாசன் அம்மா தே அம்மா நீலம் அம்மாசை சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. லெஸ்காலிய ஊரைச் சேர்ந்த மாமே ராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெசினி, ஆதவன், ருதிசன், அத்தி நாய்கி, கத்ரபோனிலிருந்து கணேசன் காப்பன் மற்றும் மனைவி பேபி, அத்தே அன்னாரூபி, மமே விஜயன், அமைதி, தட்சிணாமூர்த்தி, கமலா மற்றும் அன்ஸ்லே. இதோ அடுத்த பாடலை உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ரிவியா ஜோகா பவுரை சேர்ந்த மாமனன் பெருமாள், பேரன் சோமசேகரன், பேரன் சோழன், பேத்தி செந்தாமரை, மகன் மார்கள் சஞ்சீவன் ஜேசன், மருமகள் மார்கள் சந்தி கெசிலா, அனைத்து நண்பர்களுக்கும் ரூபி, வசந்தா, வனேசா, மாலினி, ரோஜாமணி, வாணி அவர்களுக்காக பாடலை கேட்கின்றவர் அம்மா மனுன் பெருமாள், மிக்க நன்றி அம்மா. அடுத்த பாடலை நாங்கள் லண்டனிலிருந்து நதன் சத்தி தமது பிறந்த நாளை முனித்து மற்றும் பேத்தி கிறிஸ்டினா முகன் தமது பிறந்த நாளை முனித்து மிரேலா, ஜுவானி விமன், கிறிஷிலன், லுவிலன், ஸ்டீவன், அனைத்து செத்தி மற்றும் முகன் குடும்பம் ஆகியோரின்

சார்பாக வாழ்த்துக்கள். இதே பாடலை நாங்கள் இன்று தர்ஷினி பழனி ஆண்டி தமது பிறந்த நாளை முனித்து அமாய் கம்சல் வந்தி ஜென்சன் ஆஃப் மைபூ உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். அம்மா உமா கங்காது அடுத்த பாடலை குணால் பிறந்த நாளை முனித்து மனைவி செல்வி மகன் அவிஷ் ஜவுஹா அழகன் அழகிய அமெல்யா எல்லா அனைத்து பழனி மற்றும் மூன்று சின்னம்மாக்காக பாடலை கேட்டிருக்கின்றார் அம்மா உமா கங்காது. மிக்க நன்றி அம்மா. இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக தருவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

0: தேனிசை அரங்கம் வித் ஆர்ஜே கலைவாணி. கலைவாணி
1: அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய தமிழ் நிகழ்ச்சி தேனிசை அரங்கம் என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. அடுத்த பாடல் நம் உள்ளூர் கலைஞர்கள் அருவன் மற்றும் அறிவன் பாடிய காமாட்சி மீனாட்சி என்னும் பாடலை நாங்கள் சிறப்பாக அக்கா புவனேஸ்வரி உங்களுக்காக அளித்து இருக்கின்றோம். அனைவருக்கும் இனிய நாள். வாழ்க்கை ஒரு புத்தகம் போல், தினமும் ஒரு புதிய பக்கம் எழுத வேண்டும். ஒவ்வொரு

நாளும் புதிய வாய்ப்புகள் நிறைந்துள்ளது. இன்று நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நாளைய உங்கள் வெற்றியின் விதை. உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. நாளைக்கு காலையில் மீண்டும் இதே வானொலியில் இதே நேரத்தில் உங்களை சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.